0: பரிய பாய பரிய பாய பரிய பா
1: பாடி நாத்திராந்திரங்கார நாலிய நரக நா ஜாய ஜியோ பிண்ட சப தி சதா தே ਖਾਜੇ ਅਗ ਵਈਏ ਜੇ ਲੋੜੇ ਚੰਗਾ ਆਪਣਾ ਕਰਪੁਨੋ ਨੀ ਸਦਾਈਏ ਜੇ ਜਰਵਾਣਾ ਪਰ ਹਰੇ ਜਰਵੇਸ ਕਰਿੰਦੀ ਆਈਏ ਕੋਰ ਹੈ ਨਾ ਪਰੀਏ ਪਈਏ ਕੋਰ ਹੈ ਨਾ ਪਰੀਏ ਪਈਏ
0: ਪੰਥ